0: பிரட்டத்த வகுக்கியன ரேடியோ
1: லுக்கையா மாற விடனே ஊனே தொட்டிக்குவானே மட மெமரி லொஸ்கீலா
2: மெமரி லொஸ் கால் தி டாக்டர் யாரு சொன்னது
1: மம கிரிக்கு புண்ணியா சீனி விடுனு முக்கு தட்ட போய் விடுக்கிறனே ஐயா மாட்டா
2: சூப்பர் டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழே தீரவானே
3: ஹரியிடம்

0: FM 93.5, FM 93.7, La Cana, Radio ITN.
1: Lukaya, mare vedeni uni. Dukki ki wale mare memory lost kila.
2: Memory lost?
1: Call the doctor. Yaar sunnadu? Mama, kiri ke bunne ya sini vedeni muku tatapai vedukrane ya mata.
3: Oh my God.
1: சூப்பர் டாக்டர் நீ டாக்டர் ஹரியிடம் கீழ தியனாலே
0: இன்ன வெவி சிந்து வஹன்ன FM 93.5 FM 93.7 ஹந்தேவி ஹතර வெத்தி டியூன் කරලා தியாகன்
4: பத்தமீசு மரிடம் மரிடம் ஈவினிங் டிரைவ் வித் சமித் அண்ட் சாரு

ஆக்ஸ்பென் சமூக வியாபாரத்தின் கென்வாபி தகரன தன் நவநிமாவுக்கின் என டோமாஸ்வாங்கிலே வீக்கெட்டிமே அந்த சாதம்பர் ஹிமிகருவிக்குமான அது மாவு தான் பிந்துவை கைக்காய் ஹத்தாய் ஹை சேகத்த நமையாய் பான்